ஆலே கல்லுண்டங் போத்தோங் லாலேமா பச்சாசிலா டெசர்னா கிருக்கிங்டங் உண்டங் தன் பாலே கிங் ஏக்கானியா ஜி கவுல குஸ்தே சன் பஞ்சா பண்ட குஸ்தா அடபு சன் சமக்கேன் குஸ்தலா டோ பாமான் சன் டோபு நகோ.